ஜம் த ஜம் தர்கட ஜம் த ஜம் தக தர்கட தக ஜம் த ஜம் த கிட தா தக தென் தென் தக தக தென் தக தென் தென் தக தர்கட தம் தர்கட தம் தா தீம் தக கிட தீம் தக கிட தீம் தக கிட கிட தக தம் தக்கட தக தர்கட தக தர்தீம் தக்கட தக தர்தீம்